0: கொன்றுவன் மறைக்கே அரைந்தியாங்க ஒழுங்கை ஒழுவுயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் ஜெச்சேச்னா மறக்க பெருவாலாம்.
1: New music from your own backyard.
2: Triple J Unearthed.